பூரன் அகம் விஸ்மாது. நானக ராம நாம் தன் கீதா பூரே குரு பிரசாத் பௌடி. தோ நா சல்லி கசம நால லப் மோஹே விகுத்தே கர்த்தவ கரண பலேரியா மத மாயா சுத்தே. ஃபிர் ஃபிர் ஜூன் பவாயன்.